ஜக ரோசி பார்த்து சரி உட்காந்து தெங்கு புக்க லோக்கால் சிக்கு ஓ மக்கள்